0: Rakita 107.9.
1: Kita dadah takut final authority lah, you jangan ingat saya takut biar orang.
2: பிடியாதே இருளில்லன்று அமையாதே ஒளியைக் கண்டு இசைமேலே வரியை கொல்ல இருப்பிடமே சுழியாய் கொண்டு ஆங்கார கவிதை செய்ய அரசன் தலை நின்றான் நின்று

0: Rakita.my.
1: Kita dadah tako final authority la yujanga ina sa takul biarang.
2: விடியாதே இருளில் அன்று அமையாதே ஒளியை கண்டு இசைமேலே வரியை கொள்ள இருப்பிடமே சொல்லியாய் கொண்டு ஆங்கார கவிதை செய்ய அரசன் தலை நின்றான் நின்று